0: சால்ரா பாய் சால், ஒழு பட்டம் ஆபேசே, ஏன் நில் தொலுப்பு. ஒரு நோக்கராஜோ, எல்லரா. காவியிஷுங்கோடு மாய்காட்ரா பாபு, ஜகபத்திகார்த்தேன் பாவருன்னால்லே. தத்தினம் பெட்டு ஓடு தோம்முள்ளாகா, தோடல் இருக்கு தாதிகினுத்தோ.
1: சூடுரே, ஆ செந்தரவதன தல்லி, தர்மாஜிரவு தானம் ஒதுலுத்தானி. காமேஷும் கூடு கோதிகாடின் அக்கலாக பதைக்கராலும் லாகியாத்தாமன் சோத்தான் நாடரே.
0: அம்புருத்து வல்லான்டே ஆடிக்கேட்டேன் புல்லான்டு தர்மாஜிராவனு போக்கனிட்டே சிந்தி.
1: நின்தச்சா கொய்யா பதைக்கரால தோடமுக்கா சுன்னு முக்கலா பட்டு கூக்கொண்டி கதிரா பாவோ.
0: ஜாம்மன் ரோடு காண்குந்தி தோட. தான் தோட தாட்டத்தே காணி மான் சைட்லோக்கு நேருக ரோட்லோன்ச்சு ராலேங்கன்னா. பாலன்லோக் ஐதே பரலேது. பேட்டரி எடுத்தே தோட்டனோன்சி சராசரி மெயின் ரோட்லோக்கு இங்கடி போது. ஓ பக்க சல்லக கெட்டவு சடேசே உனக்கோ. ஏதோ கட்டானிக்கு சோகானிக்கு படுண்டுதான் நாகோலா. எல்லாம் நோக்கராஜு எல் செப்பு அமிர்த்து வலிக்கு. தோட்ட ஏதோ காடி கட்டுக்குனே இச்சேமன். காதன்ட்டே தத்தாவேலும் சரிப்பேத்தம் சிம்பேத்தம் தோட்ட கழிப்பேத்தம். எல்லாம் நோக்கராஜு.